முகேஷ் கொண்டு வந்த பாடல் மெஹபூபா அப்படின்னா வந்து பெண்களை குறிப்பது. மெஹபூபா அப்படின்னா வந்துட்டு என் காதலி, நேசிப்பவள் அப்படின்னு அர்த்தம். ஓ மெஹபூபா அப்படின்னா ஓ என் அன்பே, ஓ என் காதலி, ஓ என்னை நேசிப்பவளே அப்படின்றது பொருளாகும் அப்படின்றத இப்போ தாங்க படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதே மெஹபூப் அப்படின்னா அது வந்து காதலன், காதலன் ஆண்களை குறிப்பது, நேசிப்பவன் அப்படின்றது பொருள் அப்படின்றத படித்தேன். சரி, அடுத்து தூஜே தேகாதோஹே அந்த பாட்டை வந்து கேட்டு சலிக்காத ஒரு பாடல், எத்தனை முறை கேட்டாலுமே கேட்டுட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல். உங்களுக்கு தெரியும், தில்வாலே துல்ஹானியா லே ஜாயங்கே அந்த படத்துக்காக இடம்பெற்ற ஒரு பாடல். இந்த திரைப்படத்தில் அவங்களுடைய பெயர் எத்தனை பேருக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது? ஷாருக் கான், கஜோல் நடிச்சிருப்பாங்க இல்லையா. இதில் வந்து ஷாருக் கானுடைய பெயர் வந்து ராஜ் மல்ஹோத்ரா அப்படின்ற பெயர் இருக்கும். கஜோல் நடித்த கதாபாத்திரத்தின் பெயர் வந்து சிம்ரன் சிங் அப்படின்ற பெயரில் தான் அவங்க நடிச்சிருப்பாங்க. அது ஒரு சிலருக்கு நினைவுக்கு இப்போ வரலாம், ஏ ஆமா இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

என்னங்க, இன்றைக்கு இந்தி பாடல்கள்லாம் எப்படி இருந்துச்சு? மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? அடுத்த நிறைவு பாடல் உங்களுக்காக யோ யோ ஹனி சிங், நேஹா கக்கர் வராங்க, கேட்கலாம். அதற்கு பிறகு இன்றைக்கு நீங்கள் பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் தொடர்ந்து விரும்பி கேட்கலாம். ஒரு மணி வரைக்கும் நீங்கள் அழைக்கலாங்க. 03-2282573 அல்லது 4-7-6-8

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

சந்தேஷ் கொண்டு வந்த நம்ம உள்ளூர் பாட்டை கேட்டிருந்தீங்க. சரி, இனி தொடர்ந்து நீங்க அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கலாங்க, உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு. இப்போ என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது அழைத்து சொல்லுங்க. சொல்லி 3228253 அல்லது 4768. சாலையில கூடுதல் வெளிப்பா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், கவனமா இருக்கணும். நம்ம அடிக்கடி ஒளிபரப்புல சொல்லிட்டே தான் இருப்போம். ஏன் அப்படின்னா, இப்போ பயணத்துல இருந்து நிறைய பேர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பீங்க. டிக்டாக் எல்லாம் பயன்படுத்தாதீங்க, அதை அப்படியே கீழே வச்சுட்டு இந்த பக்கமா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப நன்றிங்க.

0: மடானி உங்களுக்காக.
1: ஜூலை முதலாம் நாள் தொடங்கி மலேசிய பொருளக பற்று அட்டை டெபிட் கார்டு பயனர்கள் பணப்பொறிகளில் கட்டணமின்றி பணம் எடுக்கலாம். நாடு முழுவதும் உள்ள 14,000 ஏடிஎம் இயந்திரங்களில் பணம் எடுக்க இனி கூடுதலாக 1 ரிங்கிட் கட்டணத்தை செலுத்த தேவையில்லை.
0: மடானி உங்களுக்காக.
2: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்

0: வணக்கம், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம். நான் மலர்விழி பேசுறேன், கிளைன்ல இருந்து பேசிட்டு இருக்கேன்.
0: மலர்விழி, சொல்லுங்க, யாருக்காக என்ன பாட்டு வேணும்?
1: நான் வந்து என் மகனுக்கு வேண்டி கேக்குறேன். ஏதாவது ஒரு புது பாட்டியா? சமீபத்துல வந்த பாட்டு.
0: ஏதாச்சும் ஒரு புது பாட்டு மகனுக்காக. சரி, வந்துகிட்டே இருக்கு, அவருக்காக கேட்கலாம். நன்றி,
1: ரொம்ப நன்றியா.
0: ஆக நீங்களும் தொடர்ந்து பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல் கேட்கலாங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
1: நட்புல பொறாமை இல்லன்றீங்க. பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
3: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். செயற்கை நுண்ணறிவு AI நிதித்துறையில் அதிக அளவில் ஒருங்கிணைக்கப்பட்டு வரும் நிலையில் எதிர்கால நிதித்துறை மனிதர்களின் தீர்க்கமான முடிவெடுக்கும் திறனையும் இயந்திர நுண்ணறிவையும் ஒருங்கிணைக்கும் வகையில் அமைய வேண்டும் என்று 2 நிதியமைச்சர் டாத்தோஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் உடல்நல பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் தான்சி டாக்டர் ஜொஹாரி அப்துல் வலியுறுத்தினார். 2023 முதல் நடைமுறையில் உள்ள அத்தரப்பினருக்கான ஆண்டு உடல்நல பரிசோதனை திட்டம் சுகாதார அமைச்சின் ஒத்துழைப்புடன் இந்த ஆண்டும் தொடரும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டின் தலைமை புள்ளியியலாளர் டாத்தோஸ்ரீ டாக்டர் முகமது உசிர் மஹிதீன் தமது 36 ஆண்டுகால பணிக்காலத்தில் தேசிய புள்ளியியல் அமைப்பை வலுப்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க சாதனையை படைத்துள்ளார். அமைச்சர்களுக்கும் அரசு நிறுவனங்களுக்கு இடையிலும் அதிகாரப்படி தரவு ஒருங்கிணைப்பையும் தரத்தையும் மேம்படுத்தும் வலுவான அடித்தளத்தை அவர் உருவாக்கியதாக மலேசிய புள்ளியியல் துறை டோசம் தெரிவித்துள்ளது. நேற்று டாக்டர் முகமது உசிர் மஹிதீன் கட்டாய பணி ஓய்வு பெற்றார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ரஷ்ய ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை கொள்முதல் செய்ததற்காக துருக்கி மீது விதித்திருந்த தடைகளை நீக்குவதாக அறிவித்ததுடன் அந்த நாட்டுக்கு F-35 போர் விமானங்களை விற்பனை செய்யவும் விருப்பம் தெரிவித்தார். நேட்டோ மாநாட்டில் பங்கேற்பதற்காக டிரம்ப் துருக்கிக்கு சென்றுள்ளார். 11 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் ஒருவர் அந்நாட்டுக்கு செல்வது இதுவே முதல் முறை. ஹார்மோஸ் நீரிணை வழியாக சென்ற வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய அண்மைய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரானில் 80-க்கும் மேற்பட்ட இலக்குகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களில் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள், கட்டுப்பாட்டு மையங்கள், கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை திறன்கள் போன்றவை குறிவைக்கப்பட்டதாக சென்கோம் கூறியது. FIFA உலக கிண்ணம் 8 அணிகள், 4 மாபெரும் மோதல்கள். அரையிறுதிக்கு தகுதி பெறும் ஆட்டங்கள் வரும் வெள்ளிக்கிழமை முதல் தொடங்குகின்றன. இது பிரான்சுக்கும் மொரோக்கோவுக்கும் இடையிலான ஆட்டத்தை உள்ளடக்கியது. ஸ்பெயின் பெல்ஜியத்தையும் நோர்வே இங்கிலாந்தையும் சந்திக்கும் வேளை அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்துடன் களம் காணும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறோம். உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து 10 இன்றதுக்குள்ள போட்டி அங்கம் உங்களுக்காகவே இருக்கு. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும் அப்படின்னா இந்த போட்டி அங்கத்துல நீங்க பங்கெடுத்தாலே போதுங்க. நீங்க பங்கெடுத்தாலே போதும். பிடிச்சவங்களுக்கு என்ன பாட்டு கேட்கணும் இப்ப தோணுதோ அதை நீங்க தாராளமா கேட்கலாங்க. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3-4-6-8 10 இன்றதுக்குள்ள அப்படின்னு சொல்லும் போது நாங்க கேட்கிற மிக சுலபமான கேள்விக்கு நீங்க டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்ல போறீங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப சுலபமான கேள்விகள் தான். முயற்சி பண்ணுங்க. இப்போ அடுத்து ஸ்ரீராம் உங்களுக்காக அடுத்த பாடல் கொண்டு வராரு, கேட்கலாம்.

0: யார்கிட்டயாவது எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:21. கோலாலம்பூர் புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:21.
3: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

0: பத்து என்றதுக்குள்ள போட்டி அங்கம் தொடங்கியாச்சுங்க. நான் போட்டிக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி தேவி பஹாவில இருந்து அழைச்சிருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? பத்து என்றதுக்குள்ள நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா, தேவி நிலா அப்படின்ற சொல் இடம்பெற்ற ஐந்து பாடல்களை பத்து என்றதுக்குள்ள சொல்ல போறீங்க, சரியா? நிலான்ற வார்த்தை இருக்கணும் அந்த பாட்டுல, சரியா?
1: அப்புறம்
0: வாங்க வாங்க, நேரம் போயிட்டு இருக்கு.
1: அப்புறம்
0: ஆமா போச்சு, அப்புறம் அப்புறம் சொல்லி நேரமே முடிஞ்சிருச்சுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, அதுக்கெல்லாம் இதுக்கு மன்னிப்பு, பிரச்சனை இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணணும்னு சொல்லி அழைச்சிருக்கீங்கல்ல, அதுவே பெரிய விஷயம். யாருக்காக பாட்டு கேட்கலாம்னு நினைச்சீங்க நீங்க?
1: ஒரு மூணு பேர் சொல்லுவேன், முடியுங்களா?
0: கண்டிப்பா முடியுங்க, முயற்சி பண்ணிருக்கீங்கல்ல, சொல்லுங்க.
1: எனக்கு வந்து இந்த வர 12ஆம் தேதி பிறந்த நாள், திருமதி. அப்புறம் மருமகனுக்கு வந்து போன மாசம் 28 போன அழைச்சோம் கடைசிக்கு, ஆனா சம்பவம் பண்ண முடியாம போச்சு. அக்காவும் அண்ணனும் வந்து இரட்டை குழந்தைங்க, அவங்கள வந்து அக்காவுக்கு வந்து 2ஆம் தேதி இந்த 7ஆம் மாசம் பிறந்த நாள், அண்ணன் தவறிட்டார். அவங்க மூணு பேருக்காக நாங்க பாட்டு ஏதாச்சும் பாட்டு டெடிக் பண்ணுங்க.
0: சரி, கண்டிப்பா உங்க எல்லாருக்காகவும் பாட்டு வந்துட்டு இருக்கு, மகிழ்ச்சியா கேளுங்க, சரியா? தொடர்ந்து போட்டி அங்கத்துல நீங்க பங்கு எடுத்தா மட்டும் போதுங்க, பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கிற வாய்ப்பை கூடுதல் நேரத்தை உங்களுக்காக நாங்க வழங்கியிருக்கோம். நல்ல முறையில பயன்படுத்திப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். யாருக்காவது பாட்டு கேட்கணுமா? 10 என்றதுக்குள்ள போட்டி அங்கத்துல நீங்க பங்கு எடுத்தாலே போதுங்க. 03-2282-5733 அல்லது 4-7-6-8.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறதுக்கு கூட 1000 காட்டு சொல்லுவீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்குள்ள என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காடியில போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.